0: தத்தி தெரிகிடுதோம் தும் தெரிகிடுதோம் தஜ்ஜம்
1: சனி சரிசா சனி சரி சனிசா
0: தத்தி தெரிகிடுதோம் தும் தெரிகிடுதோம் தஜ்ஜம்
1: கமதனித கமதனித மாத
0: தத்தி தெரிகிடுதோம் தஜ்ஜம்
1: சனி சரி சனிசா
0: தும் தெரிகிடுதோம் தஜ்ஜம்
1: கமதனித மாத
0: தத்தி தெரிகிடுதோம்
1: சனி சரிசா
0: தும் தெரிகிடுதோம்
1: கமதனித
0: கம் தெரிகிடுதோம்
1: மகமதம
0: தத்தி தெரிகிடுதோம்
1: சனிசா